அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 98.2 MHz 98.6 கேப்பன் பள்ளி வரிசைகளிலும் காலைதோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சரகம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக வடக்கமாக காலைதோறும் இதே சேனல் உங்கள் விருப்பமான இனிய பாடல்களை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். இன்றைக்கு திங்கட்கிழமை ஆகஸ்ட் 3 தொலைந்த காலங்கள் மீண்டும் வரப்போவதும் இல்லை, வரும் காலங்கள் தொலையாமல் இருக்கப் போவதில்லை. நம் காலங்களில் நம்மோடு தங்கியிருப்பது நம்முடைய நீங்காத நினைவுகள் மட்டுமே. அந்த நினைவுகள் இப்போதும் மகிழ்ச்சியின் உயர்வான நினைவுகளாக இருக்க நற்செயல்களை தொடர்ந்து செய்யுங்கள்.

அம்பர்களே, இன்றைக்கு திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி. இன்றைக்கு தமிழர்களின் பாரம்பரியத்தையும் இயற்கைக்கு நன்றியையும் எதிர்த்துரைக்கும் புனித நாளாக ஆடி படிநித்தாம் பெருக்குவிட. அனைவருக்கும் இனிய ஆடி படிநித்தாம் பெருக்குவிட நல்வாழ்த்துக்கள். ஆடி மாதத்தின் 18ஆம் நாளில் கொண்டாடப்படும் இந்த விழா ஆறுகள், ஏரிகள், குளங்கள் போன்ற நீர்நிலைகள் நிரம்பி வடியும் காலத்தை வளவிற்கும் திருநாளாகும். நீரின்றி அமையாத உலகு என்ற உண்மையே உணர்த்தும் இந்த நாள் மனிதனுக்கும் இயற்கைக்கும் உள்ள ஆழமான உறவை நினைவூட்டுகிறது.

0: அமைவென்றுக்கு ஆடி படிந்த தாம் பெருக்கு விடா. மீண்டும் ஒருவரை அனைவருக்கும் இனிய ஆடிபடம் பெருக்கு விடா நல்வாட்டுக்கள். இனி நீங்கள் கேட்கப்போவது ஓர் உரை. உரையாற்றுபவர் திருத்தொண்டர் நித்யானந்தம் சண்முகம் அவர்கள்.
1: சிற்றம்பலம் சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார்தாமே, திரு ஆலங்காடுறையும் செல்வர்தாமே. நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தி வரும் திருக்கையிலாய பரம்பரை மெய்கண்டார் வழிவழி பேரூர் ஆதீனம் சீர்வளசீர் இறை திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் மற்றும் அவ்வழி நின்று நம்மை வழி நடத்தும் சீர்வளசீர் சாந்தலிங்க மருதாசல் அடிகளார் பொன்னார் திருவடி வணங்கி மொரீசியஸ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பர்களே, நாம் இன்றைய தினம் ஆடி பெருக்கு திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆடி பெருக்கை ஆடி மாதம் 18ஆம் தேதி கொண்டாடுவது வழக்கம். இந்த மாதத்தின் 18ஆம் தேதி கொண்டாட அப்படி என்ன முக்கியத்துவம்? நம்முடைய முன்னோர்கள் எந்த ஒரு விழாவையும் ஆன்மீக காரணங்களுக்காக மட்டுமின்றி, வழிபாட்டு காரணங்களுக்காக மட்டுமின்றி, சமய காரணங்களுக்காக மட்டுமின்றி அறிவியலையும் இணைத்து கொண்டாடி இருக்கின்றனர். ஆடி பெருக்கு விழாவும் அதே வகையில் ஒரு சமய விழாவாகவும், ஒரு பண்பாட்டு விழாவாகவும், ஓம் ஆன்மீக விழாவாகவும், இயற்கையை போற்றும் ஒரு உன்னத விழாவாகவும் அமைந்திருக்கின்றது. இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு மிகவும் இன்றியமையாதது நீர். அதைத்தான் வள்ளுவ பெருந்தகை நீரின்றி அமையாது உலகு என்று நமக்கு எடுத்துக்காட்டியிருக்கின்றார். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய அவ்வை பாட்டி ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது நீர் என்பதை, வரப்புயர நீர் உயரும், நீருயர நெல்லுயரும், நெல்லுயர குடியுயரும், குடியுயர கோளுயரும், கோளுயர கோணுயரும் என்று ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த தண்ணீர்தான் என்பதை நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். நீரின்றி அமையாயாக்கையெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என்று புறநானூற்றிலே 400-500 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் இதை அருமையாக எடுத்து காட்டியிருக்கின்றன. நம்முடைய தமிழருடைய வழிபாடும் சமயமும் இந்த பண்பாடும் இயற்கையோடு இணைந்த ஒரு பண்பாடாக, ஒரு வழிபாடாக அமைந்திருக்கின்றது. ஆடி மாதத்திலே பருவமழை பெய்து தமிழ்நாட்டிலே நீர்நிலைகள் எல்லாம் நிறைந்து காவிரி ஆற்றிலே நீர் பெருக்கி ஓடி வரும். அந்த பெருகி ஓடி வரக்கூடிய அந்த நீரை வரவேற்கும் பொருட்டு கொண்டாடக்கூடிய ஒரு பெரும் விழாவாகத்தான் இந்த ஆடி பெருக்கு விழா அமைந்திருக்கின்றது. பூவிரி மதுகரம் நுகரவும், பொருங்கயல் இருகரை புரளவும், காவிரி எனவரும் மடவீர் கனக நெடுங்கடை திறமினே என்று நம்முடைய சங்கப்பாடல் நமக்கு அருமையாக எடுத்து காட்டியிருக்கின்றது. மேலும் சிலப்பதிகாரத்திலே அந்த காவிரியினுடைய சிறப்பை எடுத்து சொல்லுகின்ற வகையிலே, மருங்கு வண்டு சிறந்தாற்ப மணிப்பூ ஆடை அதுபோர்த்து கருங்கயற்கண் விழிதொல்கி நடந்தாய் வாழி காவேரி, கருங்கயற்கண் விழித்தொல்கி நடந்தவெல்லாம் நின்கணவன் திருந்த செங்கோல் வளையாமை அறிந்தேன் வாழி காவேரி, பூவார் சோலை மயிலாய் புரிந்து குயில்கள் இசைபாட காமார் மாலை அருகசைய நடந்தாய் வாழி காவேரி, காமார் மாலை அருகசைய நடந்தவெல்லாம் நின்கணவன் நாமாவேலின் திறங்கண்டே அறிந்தேன் வாழி காவேரி என்று அந்த காவேரியினுடைய தண்ணீரனுடைய சிறப்பையும் அதை வரவேற்று கொண்டாடிய தமிழர்களுடைய பண்பாட்டையும் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. புது நீர் மழை பெய்து ஆற்றிலே பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. அந்த நீரானது வேளாண்மை தொழிலுக்கு அடிப்படையாக அமைந்திருக்கின்றது. வேளாண்மை தொழிலிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த

0: பொருள்கள்தான் நமக்கு இந்த உலகத்திலே உயிர் வாழ்வதற்கு அடிப்படையாக அமைந்திருக்கின்றன. எனவே நீர் பெருகி ஓடு வருவது தங்களுடைய வாழ்க்கையை பெருக்கிக் கொள்வதற்கு, தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு உரியதாக இருக்கின்ற காரணத்தால் நாம் அந்த இயற்கையை போற்றி இந்த ஆடி 18 பெருக்கு திருவிழாவை கொண்டாடுகின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் மனமான பெண்கள் தங்களுடைய இல்லற வாழ்க்கையிலே மேலும் மேலும் தங்கள் விருப்பம் போல் பெருகி வாழ வேண்டும், கணவனோடு ஒன்றி குடும்பம் பெருகி வாழ வேண்டும் என்பதற்காக காவிரி ஆற்றங்கரையிலே சென்று நீர்நிலைகளுக்கு சென்று தங்களுடைய தாலி கயிற்றை பெருக்கிக் கொள்ளக்கூடிய மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வும் இந்த நன்னாளிலே நடைபெறுகின்றது. எப்படி இருந்தாலும் நம்முடைய இந்த ஆடி 18 பெருக்கு வழிபாடு ஒரு நன்மையை தரக்கூடியதாக, நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியதாக, இயற்கையை போற்றக்கூடியதாக ஒரு வழிபாடாக அமைகின்றது. எனவே இந்த நன்னாளிலே நம்முடைய உயிர் வாழ்விற்கு உற்றதுணையாக இருக்கக்கூடிய தண்ணீரை போற்றுவதும், நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதும் நமக்கு இன்றியமையாத ஒன்றாக அமைந்திருக்கின்றது. இத்தகைய வழிபாட்டுக்குரிய சிறப்புமிக்க இந்த நன்னாளிலே எல்லாம் வல்ல அம்மையப்பருடைய திருவருளால் நாம் அனைவரும் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், மெஞ்ஞானம், தன்னம்பிக்கை, பொறுமை, பொறுப்பு, கல்வி, கேள்விகளில் மேன்மேலும் மேலோங்கி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று வையத்தில் வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல அம்மையப்பர் திருவடியை போற்றி வணங்கிக் கொண்டு இந்த நல்லதொரு வாய்ப்பை நல்கிய மொரீசஸ் வானொலி நிலையத்தார்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆறு, குளம், ஏரி எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய்ப்பொழிய மக்கள் நலமாய் வாழ வேண்டுகின்றோம். போற்றியோ நம சிவாய, சிவாய நமவோம். நன்றி, வணக்கம்.
1: உரை கேட்டீர்கள் உரையாற்றுவர் திருத்தந்தர் நித்யானந்தன் சண்முகம் அவர்கள்.

இந்த ஆடி பதினெட்டாம் பிறக்கு திருநாளில் மக்கள் ஆறுகள் மற்றும் நீர் நிலைகளை வழிபட்டு மலர்கள், படங்கள், மஞ்சள், குங்குமம், வெற்றிடை, பாக்கு ஆகியவற்றை சமர்ப்பித்து குடும்ப நலன், வளம், நல்ல மழை மற்றும் சிறந்த வளச்சலுக்காக இறைவனை வேண்டுகின்றனர். பல வகையான சித்திரங்களை தயாரித்து குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து மகிழ்கின்றனர். ஆடி பதினெட்டாம் பிறக்கு நமக்கு இயற்கையே நேசிக்கவும் நீரை மடித்து பாதுகாக்கவும் நன்றி உணர்வுடன் வாழ்வும் கற்றுத்தருகிறது. நீரை செமிப்போம், இயற்கையை பாதுகாப்போம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். இந்த இனிய திருநாளின் அனைவரது இல்லங்களிலும் மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செழிப்பு மற்றும் அமைதி பெருகட்டும்.

ஆடி பதினெட்டாம் பெருக்கு நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம், இயற்கையை நேசிப்பும் நீரை மதிப்பும் விழாக்காமல் பாதுகாப்போம். ஒவ்வொரு துளி நீரும் வருங்கால சந்ததியினரின் வாழ்க்கைக்கான போக்கிஷம் என்பதை உணர்ந்து செயல்படுவோம். இந்த புனித நாளில் நம் மனதில் இருக்கும் கவலைகள் அனைத்தும் நீங்கி நம்பிக்கை பெருகட்டும், குடும்பங்களில் அன்பு பெருகட்டும், விவசாயம் செழிகட்டும், மழை பொழியட்டும், ஆறுகள் என்றும் வற்றாமல் ஊற்றட்டும், மனித நெய்யம் ஒற்றுமை அமைதி ஆகியவை உலகெங்கும் பெருகட்டும்.

இன்றைக்கு நாம் கொண்டாடும் ஆடி பதினெட்டாம் பெருக்கு என்பது ஒரு பண்டிகை மட்டுமல்ல, அது தமிழர் நாகரீகத்தின் அடையாளம். இயற்கைக்கு செலுத்தும் நன்றியின் வெளிப்பாடு. மனிதனும் இயற்கையும் ஒன்றோடொன்று பின்னிப் பணைந்திருப்பதை உணர்த்தும் புனித நாளாகும்.

இனி எதிர்வரும் ஆடிக்கிறதுக்கு காவடி திருமணம் நீட்டி உங்களுக்காக திருமுருகனை போடும் சில பாடல்களை தேர்ந்தெடுத்து அம்புடன் நாம் வடங்கி கிட்டும். ஆடி மாத கிருத்திகை நாள் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த புனித நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் பக்தர்கள் விரதம் பிறந்து காவடி எடுத்து என்று பக்தியுடன் வேல் வேல் வெற்றிவேல் என்று பக்தியுடன் திருமுருகனை வழிபடுகின்றனர்.

0: many more happy returns of the day.
1: இன்றைக்கு திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 3rd அடுத்த பாடலை நாம் வினிஷா அத்திவள்ளி வித்வான் மாயவன் மேலும் ரஜே சரஸ்வதி விஷாகம் மதினி ரேவதி ஆகியிருப்போம் நாம் வணங்குகின்றோம். மேலும் இன்றைக்கு குத்தூஸ் சாம்பியோரை சேர்ந்த திரு விஜயன் சுப்ரோயன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். மனைவி தேவி மேலும் செல்வானா அழகன் திலான் ரிதோய் மேலும் ரஜீவ் முந்தியன் குடும்பத்தார் போஜிசா கூறைச் சேர்ந்த பார்வதி சுப்ராயன் ஆகியோரும் சார்பின் வட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் அமைச்சர் உரை சேர்ந்த திருமதி யசோதா கஞ்சப்பன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுக அவருடைய துணைவன் விஷ்ணு மேலும் பானிசா பிரிசிலா தரிணி கோமுதி மோகனம் செல்வி கோமகள் நந்தா ரூபன் தஞ்சாப்பன் முத்துசாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பின் வட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த உடனே நாம் ரிவேஜகப்போ உரை சேர்ந்த மனோன்மணி பெருமாள் சந்தி கேசிலா மாலினி வனிசா வாணி ரோஜாமணி இனிமை கிருத்திகா மேலும் மங்கையர் கரசி வசந்த ரூபி செல்வினா மெல்வினா கலைவாணி அரசி தமிழ் ஔவையார் சங்கம் மேலும் மகளிர் கூட்டம் ஆகியோரின் கூட நாம் அணுகிறோம். மேலும் அடுத்த படனை நாம் ஹெனியோ ஐலண்ட் வசித்து வரும் குனரேஸ் மேதி தனது பிறந்தாட்டை நம் அன்புடன் உடகியும் அம்மா சமந்தா பசிதிக் பிரகாஷ் அம்மா லோலிதா தத்தா வில்லி பிரயான் அன்னி முத்துசாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பின் கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த படனை நாம் மூக்காவோம்.

இருக்கும் கூட நாம் அடங்கிக்கிட்டோம். மேலும் அடுத்த படனை நாம் ஹெனியோ ஐலண்ட் வசித்து வரும் குனரேஸ் மேதி தனது பிறந்தாட்டின மன்முடன் முடங்கிக்கிறோம். சமந்தா பசிதிக் பிரகாஷ் அம்மாய் லோலிதா தத்தா வில்லி பிரயான் அன்னி முத்துசாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் நன்றிகளை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த படனை நாம் மூக்கா ஊரைச் சேர்ந்த விஷ்ணு, மல்லிகை அழகன் பிரிசிலா, மேலும் காசினி ஓவியன், ஃபிளாக் ஊரைச் சேர்ந்த இந்திரன் பல்லவி, மேவி ரூபன் ஜெனிசன், நீர்மா சரோஜா நாதன், சபரிமுத்து ஐயாசுவாமி மர்தன் ஆகியோருக்கு நாம் வணங்குகின்றோம்.

அம்பர்களின்றைய ஆடிபணி நிட்டம்பருக்கு சிறப்பு நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்திருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மேலும் உங்கள் வீடுகளில் வளமும் தளமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும். கண்டிப்பாக மேலும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

தரித்த தண்ணத்த ஜண்ணு ததிமித்த தரித்த தாம் தண்ணத்த தாம் ஜண்ணு தாம்.

யார்கிட்ட தான் தாம் தத்தத்தகிடுதாம் தத்தத்தகிடுதாம் தத்தத்தகிடுதாம் தத்தத்தகிடுதாம் தத்தத்தகிடுதாம் தத்தத்தகிடுதாம்.

0: நமஸ்கார்
1: சோதரந்தரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
2: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
3: रेडियो मॉरिशस पर दिल से स्वागत है आप सभी का।